சாய் சீலா சாய் சமித்தமாக சிலர் கணவின்னாசியாச்சமானிக்கு வல்லமித் கலிமாலா உலகித் நகேனி பியா காலம் உண்ணுக் மக்குத்துவின் நகலி குலு நீட் மின்ன கத்தாலுனிம் டக்ஸில் கத்தங் நேர்த்தோ உண்ணுவாவோ ஓஆங் நலுனி 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் நூனை யுங்யாத்மானி 1 மீலுனிம் அக்காய்கு நூயகு மாத்தகோ மக்குத்துவின் நகலி குலு நீ மின்ன கத்தாலுனிம் டக்ஸில் கத்தங் நேர்த்துனி உப்ளாக்குட் இல்லை டக்ஸில் கத்தாவோ மாத்தோ ஓஆங் நகோ மாத்துனி 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 2 மீலுனிம் அக்காய்கு நூயகு மாத்துகோ மக்குத்துவின் நகேலி குலுனி மின கத்தாலுச்சிம் டக்ஸில் கத்தாவோ மாத்துகோ பிளாக்குட் ஓஆங் நகோ மாத்துனி 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 2 மீலுனிம் அக்காய்கு நூயகு மாத்துகோ மக்குத்துவின் நகேலி குலுனி மக்கோ கத்தாலுனிம் டக்ஸில் கத்தாவோ மாத்துனித்தாவோ பிளாக்குட் ஓஆங் நகோ மாத்துகோ 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 40 மீகு மாத்துனி டேக்கனி இக்லுலி காஜுங்மென் கமனித்தாலின் உண்ணுக் மகுங் நேர்த்துகோ ஓஆங் நில் ஓஆங் நிலாவுலுனின் 40 மினிட் 60 மோ கத்தாலுனிம் சினைகு அனுக்கியாங் நேர்த்தோ 20 மினிட் 40 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 50 மீலுனிம் அக்காய்கு மக்குகு மாத்துகோ ஓஆங் நகோ மாத்துனி 20 மினிட் 40 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 8 மீகு மாத்துனிம் சல்லங்மிலி உண்ணுக் நூய நேர்த்துகோ மக்குத்துவின் நகேலி ஓஆங் நலுனிகோ 30 மினிட் 50 மோ கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 4 மீலுனிம் மக்குகு மாத்துகோ அக்காய்கு ஓஆங் நகோ மாத்துனி 30 மினிட் 50 மோ டிக்க கத்தாலுனிம் ஊனையும் 30 மினிட் 8 மீகு மாத்துனிம் நவயானிலி உண்ணுக் நூய நேர்த்துகோ மக்குத்துவின் நகேலி ஓஆங் நலுனிகோ 20 ஊனையும் 30 மினிட் 5 மீலுனிம் அக்காய்கு நூயகு மாத்துகோ மக்குத்துவின் நகேலி கனங் நலுனிகோ 20 மினிட் ஊனையும் 30 மினிட் 9 மீகு மாத்துனிம் துவத்தாக்கோசில தேவின்னா சுகியாவிலா தமானிக்கு வல்லமின் உண்ணுக் அம்மா ககு